ஓ ராஜா நீந்தலாம் திசா நானிலே ரவை வருங்க நாயு அம்மையத தைமலை ஹாச்சி கோஹா தமை தமாயி சுந்தமை மணி மாரே நிதானோ

சுமை வாதிப்பரு பல கொங்குரு குரு அபுமலை குமிம்பு சது ரொம்ப சிக்கல சோறு சோறு